புதுகு ஜோக் சம்ப கோர்மதம் மாஜோ வருகை மாம்சி கர்மி பாரி அமினத கர்மி திப்பே மாமம் அகப்து கதர் சமவாய் வாய்குரிஞ்சோ போலிப் மாம்